0: மந்திர வேதங்கள் கொண்டாடும் மானுகள் மங்கல்ய
1: மோதனம்மாந்திர
0: வேதங்கள் கொண்டாடும் மானுகள் மங்கல்ய மோதனம்மா மல்லாத்தி கும்மிலே மணிமஞ்ச

ல அலையும் திரையுடை வேதனா, அலையும் திரையுடை வேதனா, தீர்த்த யாத்திரைகள் போயாலும் சென்னு தீரங்களோடு பறஞ்சாலும்